ஹெல்லோடனியால கீ மிருதங்க தனகா சட் சட் சட் சட் நகின தே தே சடன் நதாதா கிட் சட் சட் சட் சடன் சட் சட் சகனகா சகனகா கிட் சட் சட் சட் சகனகா ஜீ சடன் நதா தாதா கிட் சட் சகனகா சாதகனகா மான கயிரா தா மான கயிரா தா மான கயிரா தா தாதையா தையா தா சாத்தையா தையா தா சாத்தையா தையா தா.